0: ஆத்தியக்குமான ஆள் மல்காய் சிற்சாய்ப்பாய் மூருக்குந்த பத்து குவாய் உண்ணா வைக்கு தாய் நாப்பாய்
1: ரேபிவாணி மணி மிஸ்வாணி அந்த ஜானி கிருப்பஸ்தானி சாத்புரு பே